0: ஆகும் சர்வேசாக ஸ்ரீயேஸ்வாகஞ்ச
1: புஷ்டிஞ்ச கீர்த்திம் ச
0: நிருண்யதாம் பஹு புத்ரதாம்
1: ஸ்ரத்தா மேதே ப்ரஜா சந்ததாது ஸ்வாஹா
0: கிருஷ்ணாஸ்திலா ஸ்வேதாஸ்திலா சௌம்யா வசானுகாஹ
1: புனந்து மே பாபம் யத்கிஞ்ச துரிதம் மகி
0: ஸ்வாஹாஸ்யாண்ணம் நமஸ்ராத்தம் ப்ரஹ்மஹ குரு தல்பகஹ
1: ஓஸ்தேயகும் சுரா பானம் ப்ரூணஹத்யாதிலாசாந்திகும் சமகந்து ஸ்வாஹா
0: ஸ்தலக்ஷ்மேஸ்த புஷ்டே

0: அறியாமையில் புதைந்த இச்சிறியவன் உள்ளத்தில் பண்பினை படைத்த அம்மா ஓ சாயிமா, உனக்கு எனதோர் நன்றி கலந்த அன்பு கவிதை இது. தஞ்சம் தஞ்சம் என்று வந்த என்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றினாய். பாரில் உழன்று பாக்கடலில் விழுந்த என்னை சாயிமானவன் என ஓர் முத்தாக்கினாய் உன் பாச சிப்பிக்குள் பூற்றி. அன்பு துளிக்கு ஏங்கியது எந்தன் உள்ளம், ஆயின் கிட்டியதோ உந்தன் அன்பு வெள்ளம். அம்மா, உழலால் வாடிய எனது எண்ணங்களை வானவெள்ளின் வண்ணங்களாய் மாற்றினாய். பாசத்திலும் நேசத்திலும் என் வாசத்திலும் சுவாசத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் என் உணர்விலும் என் உயிரிலும் அடிதோறும் நல்ல வழி காட்டும் தாயே சாயிமா, உன் அடித்திருப்பாதங்களில் இவ்வடியனின் இச்சிறியனின் சதகோடி நமஸ்காரங்கள்.
1: முதன் முதலாய் கண்ட முகம் யார் முகம், முதன் முதலாய் கேட்ட குரல் யார் குரல்? அம்மா உன் முகம்தான், அம்மா உன் குரல்தான் சாயி, அந்த தாயும் நீயேதான். சீராட்டி பாலூட்டி பாராட்டி வளர்த்தாய் உன் தாலாட்டே நான் கேட்ட முதல் பாடல் தாயே. உடல் நலம் மனவளம் குணவளம் காக்கும் கல்வி சரஸ்வதியே நடத்தும் இந்த கல்லூரி. விடுதி உணவே விருந்தானது உன் விபூதி ஒன்றே மருந்தானது. இதை பெறுவதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமோ தாயே, என்ன தவம் செய்தோமோ. உன்னை தீண்ட தென்றல் துடிக்கும் உன் பாதம் தாங்கும் பூமி சிலிர்க்கும். உன் மடியில் மலர்ந்தோம் மல்லிகையாய் எங்களை கண்ணிமையாய் காத்தருள்வாய் தாயே காத்தருள்வாய். பசுமை நிறைந்த பிருந்தாவனத்தில் துள்ளியாடும் கோபியர்கள் நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம் தாயே, உனக்காக மட்டுமே காத்திருக்கிறோம். ஏனென்றால் உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே.

0: சன்னகில் உட்டச்சேத அகில வாஞ்சலின் அதிகமையே.
1: இட் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு நோ ஆஸ் டு வை சச் டெரிபிள் அண்ட் அட்ராசியஸ் ஆக்ஷன்ஸ் ஹவ் பீன் கோயிங் ஆன் கமிட்டட் இன் த வேர்ல்ட். இட் இஸ் பேசிக்கலி பிகாஸ் ஹூ ஹவ் கிவன் அப் selfless service filled with love, and therefore all sorts of desires have started developing in the people.
0: Prema swarupulara,
1: embodiments of divine love,
0: amulyamaina kalamunu ara nimishamaina kudanu vrutha cheyaradu.
1: We should not waste even a fraction of a second of the most valuable time.
0: Namukuru jeevanni jeevamu satyamani tama yokka kartavyanni vismarinchatam cheta